0: மற்றும் ஏகஜும் புட்டிசா குணோன் தாலின் மோலே ரலிங்கா மண்டிஸ் கபியன் குச்சாக்கும் புக்கரைஞ்சி கத்தன் பசிஜ பவான் விக்கம்பிவி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கள் புய் தகம்பி ஏ அச்சு ஜூலி தெருகின விசாவ் சாக்ஸ் தோண்டை மச்சிக்கும் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிகம் கோக்கு லேரு லோலே அத்தே கிளேர் பாக்கு புத்தக்கல ஜூராஜு வெஸ்கோஸ் 92.1 லிபிஜை லிகார்
1: Saying on a week a lamp.

0: ஆவியாக்கு ஜும்புட்டி மண்டிஸ்கியம் குச்சாக்கும் புக்கரைஞ்சி நசம்பசி ஜபவான் விக்கம்பி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கால் புய்த கம்பி ஏ அச்சு ஜூலி தெருகின விசாவ் சாக் சோண்டை மஞ்சு கும்பம் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிக்கங்கூர் பிள்ளேரு லோலே அத்தே கிளேருங்க பாக்கிற புத்தக்கல ஜூராஜு வெஸ்கோஸ் 92.1 நிடிஜை லிகார்
1: baramaka baramaka juli der mambara no maka kabuka manja ko ko itare ka ulind mbos bling dip nak ntere peding no page ni pli ping mena pe september di ujondi bnont ma fiar da jet srika ten aje ka montaniam lo ma simit ma mobi miti ko think a manji barambut oncle peter gomez ne me rosar ana doyo force na gar ni na jengi sina ana be jurar teto sitting mafiar in the tenwar dira senong rotandro osimli lam nyek mak kajen rek aka ko ndije ka nyakana ma njet mebut ne premji tene da te premji ne ra te premji dol do tandrol am do buru ngi telephone je di gambeti bi ngeru ko bi bunan tering number tering numero quas no long aje se page no long ngire to sitting ruga top te quas no long bubunan number ngitop o kabalom bu kimebe ki bu ko bu siri ka karula ne rol ko je bu ka ka no ri bu kul mak par bu ka mebe bu ko robi ngal ngal ka runyam de ka mebe na ka bi ka ro ko je mbo on ko ndi je indi ka wanti ni bat ka daje ka juka nare ko think ubi pemba ka wolobut bu fetar ndi on si no le John Savick bass di GRTS ne peka kalent ndu war ne peka fasani ndu unyaka noir ka jen re gamsel o gamsel bo fat nek asi qcel ma je ka je ka ruind ngi nomba njiti ngi qcel ka jen de darwin di 3946324 okay legi ndubari 3946324 kanoran ma duindi ku watusbron ketubron 883 kwas mbaka tungwand legi kruka tung nomba nje on se 3946324 on se on kiwsel ku watusbron kwas ningwand ngiketungu mbaka ruka tu ngomba njimu amduba rek kamobin jaka yabu tri Africell nomba ngukandu na ngi Africell do usi Qcell Qcell bu tiji teng nomba ngito bu tiji 3 aba tiji 4 Qcell bu tiji 3 aba tiji 4 okay ma usi ba Qcell di ngi nomba bu kulungu ngutabu ngumbulengu tu kwem kai ka watu sribu rondek di ngi nomba ngukulungu ngikurongi rek mkaka tu